ஜகேச்சி அங்கச்சி அலல் பிரியல் அங்கே நிற்பயல் சேபங்களே பந்த படோனி பர்பா எல்லனு கிரிவல் சோப்பி பாய பர்பா சேபம்ப எல்லனு டெபல் அல்லேசல் தி ஐபு ஏசிப முரிஞ்சி பேசல் எமைனு பன்மு குந்து மைனு கர்க்கே லெப்னி முரிஞ்சு அந்தரஞ்சு தெக்கி எல்லனு மைவேர் மைனு லிஸ்திகாமம் மைலிங்கனே யுசப் பிலா மலாமம் மாகி தகான் மன் சொன்ன மை பக்கியும் சேபம்ப திம்மலனு நிசக்கியும் மாகி தகான் மன் சொன்ன மை பக்கியும் சேபம்ப திம்மலனு நிசக்கியும் மம் பாட்டி மக்க பல்ல மை சுந்தோங்க லாபக ஜாலம் பொக்கம் யாக்பாயங்க போலே புஞ்சோ பிமன் பஜிஸ்ம ஜாபோ கோமல டோன் சிகில் நிகால நங்கோ ஜேகோய் ஞவக் ஜேகோ யம் டோன் கெல்லோ சேபம்ப யல்ன கொஞ்ச பைலும் தொய்லோ மம் பாட்டி மக்கே தெம் நஞ்ச புஞ்சோயில மேபம் கென்னே பாது டோமினேவு சேகவ பல்ல மக்கே மண்டை ஜாலே மம்